0: ஆடி இதெல்லாம் உயிர் மாட்டேங்கிறாங்க, ஒட்டியும் ஆடி உயிர் மாட்டேங்கிறாங்க.
1: ¡Gracias!